0: ஹரிஹரசுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே.
1: கரும்பன காற்றின் தாளவுமாய் நீங்களோட காதோரம் 90.4 அகல்யா FM கேட்டு கேட்டு

டக்கெட்டதும் டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும்.

0: அன்பே அன்பே
1: காதல் நெஞ்சே நெஞ்சே.
2: Listen without break with Ahalya FM